கிரேகவல கம்போ, கிரேவல கம்போ, ஜிபிரி நம்பர வலா சிவத்தம் நக்கலாம் கிரே கம்போ, வாமசுமாய் இன்று காடு மத்தம் நக்கலாம் கிரே கம்போ, ஒரு வார் கும்பிடோ, ஜாக்கலாம் கிரே, ஆடு மத்தம் நக்கலாம் கிரே, அடு வலத்தி மத்தம் நக்கலாம் கிரே வல் கம்போ, ஒரு வார் கும்பிடோ, மதாம் ஆடேகோ, துருவா வரோ, இமர் வந்தினோ அல்பரி ரெகிபாத்தோ அந்த கலவந்தல் பேரோ மாமா பொறமோ ஹேத்தனா கொண்டேகோ அல்வாய் தெரியோ அல்வாய் கிசோக்குனோ கொல் போல் வெஜோரோ ஏயா போஞ்சோ தேவருவானோ ஏமா குலுண்டோ பெருமா கொச்சுரோ அல்வாய் சிங்குடோ அல்வாய் தாகரோ அல்வாய் பாத்தரோ மூசா ஜோகோ மூச வரியாகோ வராசரோ والقربة من الدبق الدور الدنبلالة بثول خديجة الهالة قدو رأي قنودية من أبق